பாடிங்க அருள் நிஞ்சிருப்பா அற அங்குள்ளே அருள் மிஞ்சி சவாலர்கள் மிளகஞ்சல் சவாலர் மிஞ்சி சாமுக்காம் அடிச்சிறர் கோணிஞர் லீனர்கள் பண்டுரிடம் போய் ஜன்மம்.